சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தான்.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு,

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

பேச பேச வேண்டும் என்று இருக்கலாம். நினைப்பதெல்லாம் என்ற பதத்துக்கு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்படி உங்களுக்கு எந்த பாடல் தோன்றுகின்றதோ அந்த பாடலை தரும். அதற்காக கொஞ்சம் வேகம் வேண்டும், விவேகம் வேண்டும், விரைவு வேண்டும். அவேகம் என்பதுதான் விரைவு, அப்ப ஞாபக சக்தி வேண்டும். எத்தனை பாடல்கள், கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றது. எந்த பாடல் என்றால் நீங்கள் முதல் கொண்டு வரும் பாடலாக இருந்தால் அந்த பாடலின் வரி முதல் வரியாக வர வேண்டும். இப்ப நான்கு ஐந்து பதங்கள் இருக்கு, அதில் ஒரு பதத்திலிருந்து நீங்கள் பாடலை எடுக்க வேண்டும்.

0: ஐந்து பதங்கள் இருக்கு, அதில் ஒரு பதத்துக்கு ஐந்து பதங்கள் இருக்கு, அதில் ஒரு
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர் எஃப்எம்
0: ஐந்து பதங்கள் இருக்கு, அதுல ஒரு பதத்திலிருந்து நீங்கள் பாடலை எடுக்க வேண்டும்.

அப்போ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று ஒரு பாடலை தந்தால், அந்த பாடலில் வரும் முதல் வரிசையிலே, முதல் வரியிலே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று ஆறு பதங்கள் அந்த வரியிலே இருக்கிறது. அந்த வரியிலே இருக்கின்ற பதம், நான் என்ற பதத்திலே ஒரு பாடலை நீங்கள் கூறலாம் பதில் பாட்டாக அந்த பாடலுக்கு, அல்லது பேச என்று வருகின்ற அந்த சொல்லை எடுத்து அந்த சொல்லிலிருந்து ஒரு பாடலை நீங்கள் கொண்டு வர, பேச பேசும் பேசாதே என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த வரியிலே உள்ள முதல் வரியிலே வரும் பதங்களிலே ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்ட பாடலை நீங்கள் தர வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் என்றதிலே ஒருவர் வந்து நான் என்ற பதத்துக்கு பதிலை தரப்போனார், அது என்ன வரும், நான் உன்னை சேர்ந்த முல்லை அப்படி எடுக்கலாம், அல்லது பேச பேச வேண்டும் என்று எடுக்கலாம், நினைப்பதெல்லாம் என்ற பதத்துக்கு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால், அப்படி உங்களுக்கு எந்த பாடல் தோன்றுகின்றதோ அந்த பாடலை தரும். அதற்காக கொஞ்சம் வேகம் வேண்டும், விவேகம் வேண்டும், விரைவு வேண்டும். வேகம் என்பதுதான் விரைவு, அப்ப ஞாபக சக்தி வேண்டும். எத்தனை பாடல்கள், கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றது, எந்த பாடல் என்றால் நீங்கள் முதல் கொண்டு வரும் பாடலாக இருந்தால் அந்த பாடலின் வரி முதல் வரியாக வர வேண்டும். இப்ப நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாட்டுக்கு ஆறு பாடல்கள் கொண்டு வரலாம். அதுல ஏதாவது ஒரு பதத்துக்கு அந்த பதில் ஆரம்பிக்கும் பாடலாக வர வேண்டும், விரைவாக தர வேண்டும், முழுமையாக தர வேண்டும். அடுத்து வானிலைக்கு வந்து நீங்கள் பதில் கூறின உடனே நான் சரி என்று சொன்னதன் பின்பு நீங்கள் உடனடியாக உங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும், என்ன அடுத்தவர்கள் வர இருப்பார்கள். ஒரு வழியிலே தான் இது ஓட இருக்கின்றது, இந்த நிகழ்ச்சி ஒரு இலக்கத்திலே தான் இணைப்பில் வருவீர்கள் எல்லோரும். அப்ப வந்து நான் இன்னார் பேசுகிறேன், இன்ன பாடல் இதுக்கு பதில் பாடல், அவர் பாடிய யார் பாடிய பாடலுக்கு பதில் பாடல் தருகிறீர்கள் என்றும் கூறிக்கொள்ளலாம். அற்புதமான இணைப்பு, பாடலினும் தரவில்லை, என்னுடைய உரையினும் முடியவில்லை. அந்த வகையிலே முதலில் விரைவாக வந்து பாடலை தர வேண்டும். யார் கூடுதலான பாடலை ஞாபகப்படுத்தி கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு கிடைக்கும். இப்ப ஒருவர் 50 பாடல்களை கொண்டு வந்து கூறியிருந்தால் அவருக்கு 40 பாடல் என்ற இரண்டாவது மூன்றாவது அப்படி தொகையை பொறுத்து நாங்கள் பாடலை உங்களுடைய வெற்றியை நாங்கள் தீர்மானிப்போம். இறுதியிலே உங்களுக்கு எத்தனை பேர் என்னென்ன புள்ளிகளை எவ்வளவு பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கடந்த வாரம் 264 பாடல்கள் வந்தது. 264 பாடல்களே அநேகமானோர் பல பாடல்களை தந்திருந்தார்கள், அநேகர் வந்து பங்கு பற்றியும் இருந்தார்கள். அதுபோல நீங்கள் முதலில் வாருங்கள், முதல் வந்து பங்கு பெற்றுங்கள், பங்கு பெற்றிக் கொண்டு பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலின் முதல் வரியிலே உள்ள ஒரு பதத்துக்கு பாடலை கொண்டு வர வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நான் உதாரணத்துக்கு தான் கூறினேன், நான் இன்னும் பாடல் தரவில்லை. பவுனம்மாள் அழைத்துக் கொண்டு வந்தீர்கள், கேட்டுக்கொண்டிருங்கள், கேட்டுக்கொண்டு ஆரம்பம் என்றவுடன் தான் வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாடல்களை எல்லாம் எடுத்து வரக்கூடிய தென்பிலே எல்லா மனநத்தில் ஞாபகத்திலே இருக்கின்ற பாடல்களை கொண்டு, ஒருவேர் ஒரு பாடலை தந்துவிட்டு திரும்ப நீங்கள் பாடலுக்கு பதில் பாடலை தந்துவிட்டு சென்றால் உங்கள் பதில் பாடலுக்கு இன்னொருத்தர் பாடலை கொண்டு வருவார். அப்படி அப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய பாடல்களை கொண்டு வந்து எங்களோட சேர்க்கலாம். பவுனம்மாள் இன்னும் போட்டி ஆரம்பிக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஆரம்பிக்கவில்லை இன்னும் போட்டி. நான் புதிய உறவுகளும் பெற இருக்கின்றபடியால் தரவுகளை கொண்டிருக்கின்றேன். பாடல் வரிகளை கொண்டு வரும் பொழுது வரிகள் பிழையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவர் தந்த பாடலை நீ மற்றவர் தரக்கூடாது, புதிய புதிய பாடலாக தர வேண்டும். புதியவென்றால் புதிய வெளியீடுகள் இல்லை, பாடல்கள் வந்த பாடலை, அதாவது ஒருவர் கூறிய பாடல் மற்றவர் கூறக்கூடாது. அதனால் நீங்கள் மீண்டும் பெற வேண்டி வரும், உங்களுடைய சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டி வரும். குறிப்பாக எல்லோருக்கும் நான் கண்டிப்பாக கூறுவது ஒன்று என்னவென்றால், என் அன்பு நீ என் நெஞ்சங்களே, அழைத்து பாடலை தந்தவுடன் நான் ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் உங்களுடைய அழைப்பை துண்டிக்க வேண்டும். நீங்கள் அழைப்பிலே நின்றால் மற்றவர்கள் வர முடியாது, தடைப்பட்டுவிடும். அதனால் தயவு செய்து பாடலை தந்துவிட்டு பாடலை துண்டித்துக் கொள்ளுங்கள். புதிதாக வருபவர்கள் ஒரு பாடலை கேட்டு ஒருவர் கொண்டு வருவதை கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இன்றைய போட்டிக்கு ஆரம்ப பாடல் ஒன்றை தர இருக்கின்றேன். அந்த பாடலில் வரும் வரிகளிலே தான் நீங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும், அழைத்து என்னிடம் தர வேண்டும். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் நான் ஒளிபரப்புவேன். அதில் முதல் வரியை கேட்டவுடன் அந்த முதல் வரியிலே எத்தனை பதங்கள் வருகின்றதோ அதிலிருந்து ஒரு பாடலை கொண்டு வர வேண்டும் நீங்கள். சரியா? சரி,
பாடல் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது இதுதான் இன்றைய போட்டிக்கான ஆரம்ப பாடல். இந்த பாடலுக்கு நீங்கள் பதில் பாட்டு கொண்டு வர வேண்டும். சரிதானே உறவுகளே, உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது.

0: இந்த பாடலுக்கு பதில் பாடலை கொண்டு வருகின்றார் எங்கள் நாகப்பன். ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் முதலாவதாக இணைகின்றார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை மாலை வணக்கத்தை பகல் இரவு வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும். மகிழ்வாக இருக்கின்ற நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றேன். இப்பொழுது மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே உன்மடி மேலே என்ற பாடல் ஆரம்ப பாடல். இதற்கு நீங்கள் எந்த பதத்தை எடுத்தீர்கள்? என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
1: அதற்கான பதில் பாடலையா? பூவே என்ற வாக்கியத்தில் பூவே என்ற சொல்லில் அமைந்த பாடல். பூவே பூவே பெண் பூவே
0: பூவே
1: பூஜைக்கு வர வேண்டும்.
0: ஓ, பூவே பூவே பெண் பூவே நீ பூஜைக்கு வர வேண்டும் என்ற பாடலை பதில் பாடலாக தருகின்றீர்கள். முதலாவதாக வந்து இணைந்து வாழ்த்துக்கள் நாகப்பன். மீண்டும் இணைந்து கொள்ள நன்றி. அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். பதில் பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். வாருங்கள். பவுனம்மா வருகின்றார். பவுனம்மா பதில் பாட்டை கொண்டு வருகின்றீர்கள். வணக்கம் பவுனம்மா, என்ன பதில் பாடலோடு வருகின்றீர்கள்? மார்கழி என்ற பதம் எடுத்து கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொங்கும் நாள் அல்லவா.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மார்கழி என்ற பதத்துக்கு பதிலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு வருகின்றார். அவரிடம் செல்லும் இணைப்பு உடனே துண்டிக்க வேண்டும். நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் பவுனம்மாள். நீங்கள் தான் அநேகமாக தாமதிப்பது. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம்.
3: மூன்றாவது
0: நேர் கூறுங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
3: மூன்றாவது நேரப்பா. அப்ப என்னுடைய பாடல் வந்து இது
0: பூவே என்ற பதத்தை எடுத்து பாடலை தருகின்றீர்கள். பூவே பூச்சி உடவா, அருமையான பதம். சரி, உடனே நீங்கள் துண்டித்து விடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு நாகப்பன் தான் வருகின்றார். கூறுங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. பவுனமலர் பாடலுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாங்க.
1: கொஞ்சம் நெருங்கி தலைக்கு பேசும்
0: நாள் அல்லவா? நாள் நல்ல நாள். நல்ல பாடல். நல்ல பாடல். நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நினைப்பை துண்டியுங்கள். அடுத்து பவுனம்மாள் வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் வர வேண்டும். இதுதான். வணக்கம் பவுனம்மாள்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். உங்களோட இணைப்பு தாமதமாகிறதுக்கு உங்கள் என்ன பாடல் அம்மா கொண்டு வந்தீர்கள்?
4: ஐயா நாகப்பன் ஐயா பூவே பாட்டு சொன்னார்ல, அதுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
2: பூவே மன்னிக்க
0: வேண்டும் அந்த பாடலை செல்வகுமார் தந்துவிட்டு செல்கின்றார். வேறொரு பாடல் தாருங்கள். பூவிலே அல்லது வேறொரு பாடலை கூறுங்கள்.
2: உன் விழியும் எல்லாரும் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்.
0: வாழ்த்துக்கள்.
2: உனை வெல்லும்
0: வெல்லும் வெல்லும் உனை வெல்லும் உன் விழியும். வாழ்த்துக்கள் பவுனம்மாள். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
1: செல்வகுமாரையாவின் பாடல் பதில் பாடல்.
0: பதில் பாடல்
1: பூச்சிவிடவான் பாடினாரு.
0: ஆமா,
1: பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்லி யாருக்காக
0: பூவே யாருக்காக யார் சொல்லி நீ மலர்ந்த. அருமையான பாடல். அருமையான பதில் பாடல்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டிப்போம். அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன். எங்கே ஓடி வாருங்கள். புதிய உறவுகளும் வந்து பங்கு பற்றிக் கொள்ள வேண்டும். செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார்.
3: நல்ல நாள்
0: நல்ல நாள் பார்க்க உள்ள பதில் பாடை தருகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நாகப்பன் தான் மீண்டும் வந்திருக்க. கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பவுனம்மாளின் பாடலுக்கு பதில் பாடல். உன் நிலையும் எருவாலும் சந்தித்தாள்னு பாடினாங்க.
0: ஆமா,
1: விழிக்கான பாடல்.
0: ஆமா,
1: அருமையான
0: கேளு. நாளைக்கு மாலை அதுக்கு முந்தி நேரம் இல்லை. நல்லது நல்லது நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? சந்தன் ராஜ். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: முதல் பூவே.
0: ஓ முதல்
5: பணித்தல் எனக்காக.
0: ஓ உங்க
5: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இந்த பாட்டு போட்டியும் உங்களுக்காக.
5: நன்றி நன்றி.
0: பூவே
5: நன்றி.
0: ஓகே, நல்ல பாடலை தந்தீர்கள். இணைந்து விட வேண்டும். அடுத்த உறவை கேட்போம். அங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த உறவு பவுனம்மா வந்து விட்டார். பவுனம்மா கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
4: யார் யார் யாரவள் யாரோ பூத்தேன் தெரியாதோ.
0: தெரியும் தெரியும். நாகப்பட்டினம் பவுனம்மாள் என்ற முகவரி. எங்க சந்தன் ராஜ் கொண்டு ஓடி வந்து விட்டார் உங்களுக்கு பதற்பாடு. எங்க சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
5: மார்கழி பணியில் பௌர்ணமி நிலவில் அப்படிங்கிற பாடல்.
0: வாழ்த்துக்கள். மார்கழி பணியிலே பௌர்ணமி வந்து விட்டது பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறார்? நாகப்பன் கொண்டு வருகிறார். அது விரைவான குதிரை நன்றாக ஓடும். போட்டிக்கு ஓடி
1: வாங்க. முதல் பாடல் முதன் முதலா வரும் பாட்டு படிக்கும் தாளம் கேட்டு
0: அற்புதம். முதல் முதலா என்ற பதத்தை முதன் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ்.
5: வணக்கம் ஐயா. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். நல்ல இந்த வார்த்தையை கொண்டு
5: நன்றி.
0: நல்லது ஒரு குடும்பம். நன்றி நன்றி நன்றி. சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். மீண்டும் அழைப்புக்கு வந்து விட்டார் நாகப்பன். மீண்டும் நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன்
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பவுனம்மாளின் பாடலுக்கு பதில் பாடல் தெரியும் பண்ணாங்க. அதற்கு பதில் பாடல் தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் கழித்து
0: தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த
1: திரைப்படத்தின்
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவை அழைக்கின்றேன். ஓடி வாருங்கள். யார் கொண்டு வர போன்றீர்கள் அடுத்த பாடலை? எங்கே கொண்டு வர வேண்டும்? ஏன் தாமதம்? காற்றலை பொறுமையாக இருக்கின்றது. ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. பவுனம்மாள் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள்
4: மார்கழி படையில் சொன்னா பதில் பாட்டு கொண்டு வாருங்கள். மார்கழியா படையில்

0: மார்கழியா
1: அதுதான்
0: தடையில்லாத.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாடியே காட்டி விட்டார்கள் அவர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகணும், யார் சொல்வதோ யார் கொண்டு வரப்போகிறீர்கள் கண்டுபிடித்து கொண்டு ஓடி வாருங்கள். வணக்கம்
0: நாகப்பன்.
1: ஆமா,
0: பனிவிலும் மலர்வனம்,
1: பனைவனம் மலர்வனம் எடுத்துக்கொண்டு வந்தது. அற்புதம், அற்புதம். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. எங்க பவுனம்மா கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டா, அவ சளைத்தவோ இல்ல. பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
0: பாட்டுக்கு தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், காலம் வந்தால் கனிந்து கை கூட. அந்த பாட்டு பதில் பாட்டு. வந்தால் என்னோடு இங்கே வா தென்றலே, நீ மறந்தால்.
1: ஆமா, தெரியும் தெரியும். வந்தால் என்னோடு வந்த, நல்லது நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல.
0: நன்றி
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார்? நாகப்பன் தான் உங்களுடைய பாடலுக்கு பதில் பாடலை கொண்டு வருவார். கூறுங்கள்
0: நாகப்பன். அதே பாடல், அதே பாடல்.
1: ஆமா,
0: அதற்கு மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன்.
1: யார் ஐயா மன்னாதி மன்னன்? மன்னவா நீங்கள் தான் ஐயா மன்னாதி மன்னன். நல்ல பாடல், நன்றி. அடுத்து பௌனம்மா கொண்டு வந்து விட்டார் பாடல், கொண்டு வந்து விட்டார். பௌனம்மாள் ஓடி வாருங்கள்.
0: ஐயா, நாகப்பன் ஐயா பாட்டுக்கு தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், காலம் வந்தால். அந்த பாட்டுக்கு பதில்
1: பாட்டு.
0: காலம் என்னோடு வரும்போது கடவுள் வருகின்றான்.
1: உண்மை உண்மை. வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன். வணக்கம் வணக்கம். கொண்டு
2: என்னையா
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன், தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன், கை நிறைய வளையல் இட்டேன். அடுத்த பாடல் நாகப்பன் அதற்கு கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். நாகப்பன் வருங்கள் ஐயா.
0: நன்றி
1: வணக்கம். ஆமா,
0: அதற்கு பதில் பாடல்
1: கொண்டு வாருங்கள்.
0: கடவுள் ஒரு நாள் உலகை தானே தனியே வந்தாரா?
1: அவருக்கு தெரியுமையா, ஆக்களோட வந்த பிரச்சனை என்று ஒரு ஆளா வந்திருக்க, தனியா வந்திருக்க. இந்த உலகத்துக்கு தனியா போ. நன்றி. எங்க இவர் புது உறவு வருகின்றார் கேட்டு பார்ப்போம். ரோஜா அவர்கள் இணைகின்றார். ரோஜா வணக்கம். ரோஜா
0: வணக்கம்.
1: தெரியும் தெரியாதோ சாரி, தெரியாதோ நோக்கு தெரியும். தெரியாதோ என்ற பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து பவுனம்மாள் கொண்டு வருகின்றார்கள். பவுனம்மாள் ஓடி வர வேண்டும்.
0: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன். அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கூறுங்கள்.
0: மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
1: வாழ்த்துக்கள். மன்னவனே அழலாமா, நல்ல பாடல் அந்த பாடல். மன்னவனே அழலாமா,
0: நன்றி நன்றி.
1: அற்புதமான பதில் பாடலை தந்திருக்கீங்கள் பவுனம்மாள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டார் எங்களுடைய செல்வகுமார். மீண்டும் செல்வா செல்வா ஓடி வாருங்கள். செல்வகுமார்
2: வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ். நல்ல வேலை ஐயா, பிழைத்து விட்டீர்கள். ஓடி பாருங்க மீண்டும் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்ற ரோஜா வருங்க. ரோஜா உற்சாகமத்தான் இருக்கின்ற, கொண்டு வாருங்க ரோஜா. என்ன பாடல்?
3: அப்பா மார்கழியில் குளித்து பார், குளிர பழகி போகும்.
1: ஓ, 9 ரூபாய் நோட்டு திரைப்படத்திலேயா? மார்கழியில் குளித்து பார், நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். நீங்கள் குளித்திருக்கின்றீர்களா மார்கழியிலே? சரி, சென்று விட்டார். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கும்? நாகப்பன் தான், வேறு யார்? 20
0: நாகப்பன் பதில் பாடல். கடவுள் இருக்கின்றான் கேட்டாங்க, பதில் பாடல்.
3: கடவுள் அமைத்து வைத்த மேடை.
1: அதுதானே தேவை, கடவுள் அமைத்து வைத்த மேடை. இன்று காலையிலும் இந்த பாடல் போனது, மாலையிலும். நல்லது, அடுத்த பாடல கொண்டு வாருங்கள். செல்வகுமார் வந்து விட்டார், விட மாட்டார் செல்வகுமார். செல்வா ஓடி வாருங்கள். செல்வா என்ன பாடல்?
2: கடவுள், கடவுள்.
1: ஆமா ஆமா,
2: கடவுள் பாடல். இந்த பாடல், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தார்.
1: அதைத்தானே நாகப்பன் சொன்னார், தனியே வந்த வேண்டும், காக்களோட வராம தனியே
2: சொல்லிட்டார். அப்ப அப்ப வந்து தனியே தன்னன் தனியே வந்தாருன்னு அந்த பதில எடுத்துக்கிட்டு, தன்னன் தனியாக நீ வந்த போது அந்த பாடல்
1: தனியான்னு ஆரம்பிக்கணும்.
2: தனியே வந்த
1: தன்னன் தனியாக
2: தனி தனியே தனியே தன்னன் தனியே
1: வாழ்த்துக்கள் செல்வகுமார். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார், வாருங்கள் சந்தன்.
4: கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தார் அம்மையா.
1: அந்த பாடல் தான் இப்ப இருவர் கூடி ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நாகப்பனுக்கு.
4: அப்படியா? கடவுள் ஏன் கல்லானார்
1: எடுக்கலாம் நாங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள், கொண்டு வாருங்கள்
5: நாகப்பன். பார்த்து பார்த்து நின்று பதில் பாடல்
1: கொண்டு வாருங்கள்.
5: பார்த்து பார்த்து நின்றதுமே
1: ஓ, பார்த்து பார்த்து நின்றதுதான் மீதமாகும். நல்லது நல்லது நல்லது. அந்த பதில் மீண்டும் பாருங்கள். பவுனம்மாள் வந்து விட்டார். எங்கே பவுனம்மாள்? ஓடி பாருங்கள் அம்மா. பவுனம்மாள்,
0: கடவுள் ஒரு நாள், கடவுள் ஒரு நாள் உலகைக்கான அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: சரி, கொண்டு வாருங்கள்.
0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: அந்த கடவுள் கடைசி வரைக்கும் வர
0: மாட்டா,
1: அதுவும் காதலித்து. நல்ல பாடல், நல்ல பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்த வேளையிலே. ரோஜா, ரோஜா வந்து விட்டார் பதில் பாடல். ரோஜா கூறுங்கள்மா.
0: அப்ப கடவுள் தந்த இரு மலர்கள்.
1: அப்பா இரு மலர்கள், கடவுள் தந்த இரு மலர்கள். வாழ்த்துக்கள் ரோஜா உங்களுக்கு. ரோஜா ஓடி வந்து இணைந்து கொண்டார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் பண்ணாங்க, பதில் பாடல். பிறக்க என்பதற்கு பதில் பாடல். பிறக்கும் போதும்
1: அழுகின்றான்
5: போதும் அழுகின்ற
1: இந்த அழகு ஒரு நாளும் தீராது இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பவுனம்மா வந்து விட்டா. பவுனம்மா கொண்டு ஓடி வாருங்களம்மா.
0: ஐயா கடவுள் ஏன் கல்லானார் அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்.
1: அற்புதம். ஏன் ஏன் ஏன் கேள்வி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாகப்பனோடைய வாருங்கள்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. ரோஜாவின் பாடல்.
1: ரோஜா
5: கடவுளும் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்துன்னு பாடினாங்க. அதான் பதில் பாடல். காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானா.
1: ஓ, கண்ணன் வந்தாரோ தெரியவில்லை, நாங்கள் கேட்டு பார்க்க வேணும். காதல்
5: வருவார், வருவார்,
1: வருவார்,
5: வருவார்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார்? யார் வருவார்? பவுனம்மா தான் வருவார். வேற யார்? பவுனம்மா ஓடி வாருங்கள்.
0: கடவுள் தந்தை ஒரு மலர்கள் ரோஜா பண்ணங்கள் அந்த பாட்டு
1: பாட்டு கொண்டு வாருங்கள்.
0: மலர்கள் நமந்தன பனியாலே என் மனது குளிர்ந்தது நிலவாலே.
1: பனியால நனந்தா குளிர் பிடித்து ஜலதோஷம் வருமா? பலு கவனம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாட கொண்டு வருவது செல்வகுமார் கொண்டு வருகிறார். செல்வகுமார் ஓடி வாருங்கள். செல்வா, செல்வா. சரி, தொடங்கி விட்டுதான் உங்களுக்கு வருத்தம். சரி செல்வகுமார், செல்வகுமார் உங்களோட இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. எங்க ரோஜா வந்து விட்டார். ரோஜா ஓடி வாரு.
0: அப்பா கண்ணன், கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தென்றலி.
1: ஓ, கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தென்றலிடம் அனுப்ப. அவர் கண்டு வந்து சொல்லுவாரா? வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள். நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார் பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
5: இந்த வணக்கம் ஐயா. ஏன் கேட்ட ஒரு பாடல் இருந்தது ரெண்டு பாடலுக்கு முன்னாடி, அதற்கு பதில் பாடல்.
1: நல்லது.
5: ஏன் என்ற கேள்வி யாரும் இல்லை,
1: அதுதானே வந்த வினை. ஏன் என்ற கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தரம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு வலைத்தளம் ஒத்துழைக்கவில்லை. நான் போனமா ஓடி வாருங்கள், போனமா கொண்டு வாருங்கள்.
0: ஐயா காதல் காதல் என்று பேச கண்ணன்
1: வந்தாங்க. அங்கே கொண்டு வாருங்கள்.
0: பேசக்கூடாது பெரும் பேச்சுகம் ஏதும் இல்லை.
1: சரியம்மா, நான் பேசவில்லை, இப்ப ரோஜா பேசுகிறார்கள். அங்கே ரோஜா கொண்டு வாருங்கள்.
0: அப்ப கண்ணன் வருவான், கதை சொல்லுவான்.
1: ஓ, கண்ணன் வருவான், கதை சொல்லுவான். நம்பிக்கையோடு கண்ணனை விடாத எங்க எழுத்து பிடி. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான். வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள். இணைந்தவர்கள் கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே ஒருவர் வந்து விடுச்சு. ஞானசேகரன் வந்து விட்டார் அன்பு மகன். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன்
6: வணக்கம். அப்பா
1: வணக்கம். ஞானா,
6: கண்ணன் ஒரு கை குழந்தை. கண்ணன் ஒரு கை குழந்தை, அந்த பாட்டுப்பா.
1: உண்மைதான், கண்ணன் ஒரு கை குழந்தை. ஆனா லீலைகள் தான், பெரிய லீலைகள் தான்.
6: நன்றி அப்பா.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார்கள்.
5: என்ன கதை சொல்லுவான், சொல்லவா கதை சொல்லவா நடந்த கதை சொல்லவா.
1: அதுதானே சொல்றேன், என்ன சொல்லவா கதை சொல்லவா. கண்ணன் சொல்லுவான், சொல்லுகிறார் கதை. அற்புதமான அற்புதமான பதில் பாடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன். எங்கே பவனம்மாள் எட்டி பார்த்து விட்டு ஊட பார்க்க விட்டு பிடிக்க ஓய்வாருங்க பவனம்மாள்.
0: பவனம் கண்ணன் மனம் என்னவோ கண்டுவார் தென்றல்ல, அந்த பாட்டு பதில் பாட்டு.
1: சரி கொண்டு வாருங்க.
0: மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு.
1: மனம் படைத்து நல்ல பாடல். எப்பொழுது நாச்சியார் கோயில் ஞானசேகரன் ஓடுகிறேன்.
6: சொல்லாதே யாரும் கேட்டால் அந்த பாடல.
1: நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. சரியா?
6: சரி அப்பா, நன்றி அப்பா.
1: நான் சொல்ல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லாதே யாரும் கேட்டா, நான் சொல்லவில்லை மகனே, மகனுடைய வார்த்தையை தொடவில்லை. எங்கே வருகின்றார் ரோஜா, மீண்டும் வருகின்றார் ரோஜா. ரோஜா என்ற லீவ்
0: எடுத்திருக்கிறார்.
1: ஓ, கண்ணன் வரும் வேளை அந்தி மாலை. வாழ்த்துக்கள், கண்ணனை விடாதீர்கள். கண்ணன் வரும்
0: வேளை.
1: நல்லது, நல்லது ரோஜா. நல்ல பாடலை பதில் பாடத்திருக்கிறீர்கள். பவனம்மாள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவனம்மா. பவனம்மா,
0: கண்ணன் கண்ணன் மனம் என்னவோ கண்டுவார் தென்றல்ல, அந்த பாட்டு பதில் பாட்டு. கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா.
1: இப்பதான் பிறந்தானா கண்ணன்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரோஜா கொண்டு வருகின்றார். மீண்டும் வாருங்கள் ரோஜா.
0: அப்பா கண்ணன்
1: வருவான், வருவான் வருவாயா என்று பாடல்தான். வாழ்த்துக்கள் விடாதேங்க, கண்ணனையே இறங்கி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் வருவார், உங்களுக்கு அருள் தருவார். அடுத்த பாடல் வருகிறது ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம் அப்பா. அந்திமலை பொழிகிறது.
1: எந்த பாடல் ஐயா கொண்டு வாருகிறீர்கள்?
6: ரோஜா கொடுத்தாங்க அந்த பாட்டுக்குப்பா.
1: ஓ சரி, அந்திமலை பொழிகிறது. வாழ்த்துக்கள். சரி சரி, அடுத்த பாடலை யார் கொண்டு வர போறீர்கள்? பவுனம்மாவா? பவுனம்மா வரவில்லை. ஞானசேகரன் வந்திருந்து போயிருக்கின்றார். இப்ப சந்தன்ராஜ் வருகின்றார். எங்க சந்தன்ராஜ் அழைப்போம். வணக்கம் சந்தன்ராஜ்.
7: வணக்கம் ஐயா.
1: நல்லது, நல்லது. சந்தன்ராஜ் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். பவுனம்மாள் ஓடி வாருங்கள்.
0: ஐயா கண்ணன் மனம் என்னவோ கண்டுவா அந்த பாட்டு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
0: கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல
1: மெல்ல மெல்ல மாறுது இல்லையாமா. சரி நல்லது, ரோஜா வருகின்றார், அவரை இணைக்கின்றேன். ரோஜா கூறுங்கள் என்ன பாடல்.
0: அப்ப அந்தி மலை மலை வடிச்சு மலை வடிச்சு குடை கொண்டு
1: அப்படியாப்பா குடை கொண்டு வரக்கூடாது, மலை நின்று விடுமா போய்விடுமா, மலை மலை வருது குடை கொண்டு நன்றி நன்றி மகளே நன்றி மகளே. உடலை பருத்தாம கவனமாக இருங்கள். செல்வா ஓடிவாருங்கள். செல்வகுமார் என்ன நடந்தது உங்களுக்கு முதல்ல? செல்வகுமார் என்ன பாடலோடு வந்தீர்கள்?
8: அப்பா வணக்கம்பா. சந்தனராஜ் ஐயா கடவுள் ஏன் கல்லானார் அப்படின்னு பாடல் பண்ணாரு, அந்த பாடலுக்கு பதில் பாடல். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும் அந்த பாடல்.
1: அற்புதம் அற்புதம். மாணிக்க கல்லாகும் அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள் செல்வகுமார். வாழ்த்துக்கள் விரைவாக வர வேண்டும், தெளிவாக வர வேண்டும். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
9: நன்றி வணக்கம் ஐயா. நான் சேர்ந்தா பாடலுக்கு பதில் பாடல்.
1: ஆஹா
9: அந்த மலை நேரம் அந்த மலை தூவும்
1: அதண்டா உண்மை. அந்த மலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா, அந்த தங்க மலையை மலை தங்கமாக வரட்டும். வாழ்த்துக்கள். செல்வகுமார் வந்து விட்டார் மீண்டும். செல்வகுமார் ஓடி வாருங்கள்.
8: அப்பா வணக்கம்பா. காதல் காதல் என்று பேசுன்னு கண்ணன் வந்தாங்க பௌர்ணம்மாள்
1: சொன்னாங்க,
8: அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து பேசு மனமே பேசு பேதை மனமே பேசு அந்த பாடல்.
1: பேசு மனமே பேசு என்ற
8: பாடல்.
1: வாழ்த்துக்கள். ரோஜா வந்து விட்டார். வாருங்கள் ரோஜா.
0: அப்பா கல்லெல்லாம் கலைவண்ணம் கண்டான்.
1: கல்லெல்லாம் அப்படி வராதே மகளே.
0: கல்லிலே
1: கலைவண்ணம்
0: கண்டான்.
1: மற்ற நீங்கள் கூறுவது கல்லெல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜான்னு வரும். சரியா அந்த பாடலும் இருக்கின்றது. நீங்கள் தந்து விட்டீர்கள் கல்லிலே கலைவண்ணம் கண்டான். நல்ல பாடலை தந்திருக்கீங்கள் ரோஜா. மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவாக வந்து பதில்களை தர வேண்டும். அடுத்த பதிலை கொண்டு ஓடி வந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். நீண்ட நேரம் பெறவில்லை. என்ன நடந்தது நாகப்பன்? அதைத்தான் செல்வகுமார் பாடினார் ஐயா.
9: இப்ப பாடினாரா? நான் வேற பாட்டு பாடிடுறேன். அந்தி என்ற பாட்டுக்கு பதில் பாடல். அந்தி வரும் நேரம் வந்தது ஒரு ராகம்
1: அதெல்லாம் இந்த பாக்கியராஜ் செய்த வேலை.
9: நன்றி.
1: அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்கார். நீண்ட நேரத்தின் பின் சந்தன்ராஜ் பாருங்கள்.
10: என்னையா கடவுள் தந்த அழகிய வாழ்வு.
1: ஓ கடவுள் தந்த அழகிய
10: அழகிய வாழ்வு. நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாயாவியில் இருந்து. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஞானசேகரம் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஞானசேகரன்.
11: மன்னவன் வந்தானடி தோழியா
1: அந்த பாட்டுப்பா வந்துட்டாரா? நேற்றும் வந்தாரு மன்னவன்.
11: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டாள்.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அன்பு உறவு நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். அவர்கள் கதம்பத்துக்கு வந்தவர் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் பாட முடியாது என்றும் தனக்கு பாடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்று விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கலைமகள் கைப்பொருளே என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்ட வகையிலே முதல் பாடலாக அந்த பாடலை காற்றலை தருகின்றது. கேட்டு மகிழ்ந்திருவோம் அனைவரும்.

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்டவேளை நாங்கள் நலமென்று கூறிக்கொண்டு இன்றைய கதம்பம்

திரளை நேயர் விருப்பத்தை தர வந்திருக்கும் நான். கதம்பத்திலே வந்து பாடினோர் பாடல்களாக வந்த பாடல்களை பாடுவோர் பாடலாம் நிகழ்வாக அதை எடுத்து அதில் வந்த பாடல்களை தெரிவு செய்து தர வந்திருக்கின்றேன். நீங்கள் இணைந்திருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்றைய தினம் கதம்பம் நேயர் விருப்பம்.

கதம்பம் நேயர் விருப்பத்திற்கு முதலில் வந்து இணைந்த அன்பு உறவு நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். அவர்கள் கதம்பத்துக்கு வந்தவர் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் பாட முடியாது என்றும் தனக்கு பாடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்று விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கலை மகள் கைப்பொருளே என்ற பாடலை தாருங்கள் என்று கேட்ட வகையிலே முதல் பாடலாக அந்த பாடலை காற்றலை தருகின்றது. கேட்டு மகிழ்ந்திருவோம் அனைவரும்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் அன்போடு வந்து இணைந்தவர் எங்கள் அன்பு நெஞ்சம் நீண்ட நாள் உறவு நல்லொரு கலைஞர் ஜோதி பாண்டியன் அவர்கள். ஜோதி பாண்டியன் அவர்கள் வந்து இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். அதில் ஒரு பாடல் இப்பொழுது காற்றலையில் கலந்து வருகின்றது தெரிவாகி பாடனோர் பாடல்களாக. நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற பாடல், அந்த பாடலை நாங்களும் கேட்க ஆர்வத்தோடு இருக்கின்றோம். வருகின்றது பாடல் காற்றலையில்.

அடுத்து வரும் பாடலை பாடி காட்டியவர் வேறு யாருமல்ல, புதுக்கோட்டை மோகனா செல்வகுமார் அவர்கள். திருமதி மோகனா செல்வகுமார் அவர்கள் பாடிய அந்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து ஒலித்த ஓர் பாடல். இதமாக அந்த பாடலை பாடி காட்டி சென்றிருந்தார் தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்ற அந்த அன்பான பாடலை, பணிவான பாடலை, பரிவான பாடலை தந்தவர் மோகனா செல்வகுமார் அவர்கள் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

அடுத்த பாடல் பாடியிருப்பவர் வேறு யாருமல்ல, எங்கள் மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து துள்ளுவதோ இளமை என்ற அந்த பாடலை இனிமையாக பாடி, ஆறுதலாக பாடி, நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அன்புடன் பாடி சென்றார் மகாலிங்கம் அவர்கள்.

அடுத்த பாடலுக்கு கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்திலே சொந்தக்காரராக வருபவர் பம்பாய் பூனா என் மஜீத் அவர்கள். அவர்கள் ஒரு தனி பாடல் பி சுசீலா அம்மாவின் பாடலாக பக்தி பாடலை தந்திருந்தார். தேன் மணக்கும் தேவன் மலை என்று ஆரம்பிக்கும் அந்த இனிமையான பாடலை அற்புதமாக பாடி காட்டி சென்ற வேளையிலே அவர் பாடல் தெளிவாகி வருகின்றது காட்டலையில் கதம்பம் நேயர் விருப்பமாக.

உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் கதம்பம் நேயர் விருப்பம். இன்றைய கதம்பத்திலே வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பங்கு பற்றி பாடி சென்றவர்களுள் இந்த பாடலை தருகின்றார். ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என்ற பாடலை எங்கள் அன்பு நீய நெஞ்சம் கோயமுத்தூர் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் இனிமையாக பாடிய அந்த பாடலை கேட்டு எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அந்த பாடல் காத்தலையை அலங்கரிக்கின்றது இப்பொழுது கதம்பம் நேயர் விருப்பத்திலே.

அடுத்து ஒரு அற்புதமான பாடல், ஒரு மழலை குரலில். சென்னை நகரிலிருந்து வந்தார் ஸ்ரீநிகா என்றவர். அவரை அறிமுகப்படுத்தியிருந்தார் மகாலிங்கம் அவர்கள். ஆண்டு இரண்டு படிக்கும் அந்த அன்பு செல்வம் தன் மழலை குரலில் பாடிய பாடல் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயா என்ற அந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை அவர் பாடியிருந்த வேளை எல்லோரும் மெய்மறந்து கேட்டு ரசித்தோம் என்பது உறவுகளே. அது வருகின்றது அந்த பாடல் காற்றலையில் இப்பொழுது அவருக்காக எங்களுக்காக.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கதம்பம் நேயர் விருப்பம். கதம்பம் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் மீன் சுருட்டியிலிருந்து ஆர் ராஜா அவர்கள் காசைதான் கடவுளப்பா என்ற பாடல். சக்கரம் திரைப்படத்திலிருந்து பாடி அன்பாக எல்லோர் மனதையும் கவர்ந்திருந்த பாடல் காற்றலையில் வருகின்றது இப்பொழுது.

0: பாத்தேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: வளைகுடா நாட்டின் குவைத் நாட்டிலிருந்து அன்பு நீ நெஞ்சம் ஜோர்ஜ் அவர்கள் வந்து பாடி காட்டியிருந்தார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி என்ற பாடல், பணக்காரன் திரைப்படத்து பாடல். பணக்காரன் திரைப்படத்திலிருந்து உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி வெளியிலே மெழுகுவர்த்தி என்ற அந்த பாடலை அன்போடு உணர்வோடு பாடி காட்டி சென்றார் ஜோர்ஜ் அவர்கள்.

0: ஓடாவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.
1: புதுக்கோட்டை செல்வகுமார் காத்தலையில் அன்போடு வந்து இணைந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே நன்றாக பாடம் செய்து மனனம் செய்து அழகாக பாடியிருந்தார். மௌனமே பார்வையால் ஒரு வார்த்தை பேசு என்ற பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அந்த பாடலை இன்று அவர் பாடிக்காட்டி எங்களை மகிழ வைத்த வேளை அந்த பாடல் காத்தலையில் கலந்து வருகின்றது. கதம்பம் நேயர் விருப்பத்துக்காக.

சென்னையில் இருந்து வந்தார் ஏ எல் கணபதி அவர்கள். அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் இரண்டு பாடல்களை தந்தாலும் ஒரு பாடல் தெரிவாகி வருகின்றது. காதலன் திரைப்படத்திலிருந்து என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை திருடிவிட்டாய், அந்த பாடலை தந்திருந்தார். அற்புதமாக பாடியிருந்தவளை எல்லோரும் வரவேற்றார்கள். அவர் இன்னமோர் பாடலையும் பாடியிருந்தார். இந்த பாடல் தெரிவாகி வருகின்றது காட்டலையில். கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்திற்காக.

இறுதி நேராக சவுதி அரேபியாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் அற்புதமாக பாடி முழுமையாக ஒரு பாடலை பாடியிருந்தார். மனம் என்னும் மேடை மேலே என்ற பாடல், வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் முடிந்து இறுதி சரணத்தை அவர் ஹிந்தி மொழியிலேயும் பாடிக்காட்டி மகிழ்வோடு மகிழ்ந்து மகிழ்ந்து பாடிக்காட்டி எங்களையும் மகிழ வைத்துச் சென்ற பாடல் இறுதி பாடலாக முன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் கலந்து வருகின்றது. அன்பு உறவுகளே, நேர் நேரத்திலே

அன்பு உறவுகள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேயர் நேரம். கதம்பர் நேயர் விருப்ப பாடல்களை அவர்கள் இன்று வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாடி அசத்தி விட்டு சென்ற பாடல்கள் தெளிவாகி வருகின்றது பாடினோர் பாடல்களாக கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்திலே. இதுவரை நேரமும் எங்கள் வானொலியை அலங்கரித்து பாடல்களை பாடி அசத்திய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்தும் நன்றியும் கூறிக்கொண்டு வீடுகளிலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களே, அன்பு உறவுகளே, உங்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு கதம்பத்தில் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து ஒரு மணி நேரத்துக்கு என் விருப்ப பாடல்களை காற்றலையில் எடுத்து வரப் போகிறேன். அன்புடன் குவைத்திலிருந்தும் பிஜின் ஜோய்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். என் விருப்ப பாடல்களில் முதலாக சார்லி சாப்ளின் என்ற படத்திலிருந்தும், ஏ சின்ன மச்சா செவத்த மச்சா, ஏன் செவத்த மச்சா, ஊருக்குள்ளே உங்களே சிறாக, அட ஒன்று ரெண்டு சொல்லி பேசுறாக, இந்த பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக அனுராஜா காமராஜ் டைரக்ஷனில் பிறந்த கானா என்ற மூவியிலிருந்தும், வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல புள்ள யாரிவே, இந்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. அடுத்ததாக ஆர் அஜய் ஞானமுத்து சார் டைரக்ஷனில் பிறந்த இமேகா நொடிகள் என்ற மூவியிலிருந்தும் நீயும் நானும் அன்பே என்ற பாடலே கேட்கலாம்.

என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக டி இமான்சார் மியூசிக்கில் பிறந்தார். கடைக்குட்டி சிங்கம் என்ற மூவியில் இருந்தும் அடி வெள்ளக்கார வேலாய் என்ற பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக சாமி டூ என்ற மூவியில் இருந்தும் தேவேஸ்ரீ பிரசாத் சார் மியூசிக்கில் பிறந்த முலகா பொடியே என்ற பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக கிளறி என்ற மூவியில் இருந்தும் கிடையா கிடக்கிறேன் இந்த பாடலை கேட்கலாம்.

என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக விக்ரம் சார் நடித்த ஸ்கெச் என்ற மூவியிலிருந்தும் கனவே கனவே புது கனவே என்ற பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக ஒரு குப்ப கதை என்ற மூவியிலிருந்தும் ஜோஷுவா ஸ்ரீதர் சார் மியூசிக்கில் பிறந்தார் வா மச்சி வாடா மச்சி என்ற பாடலே கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக படைவீரன் என்ற மூவியிலிருந்தும் லோக்கல் சரக்கா ஃபோரின் சரக்கா என்ற பாடலை கேட்கலாம்.